0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
5: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775. 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
6: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: அதிகாரம் 31. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.

இங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டி மன்றம் தான், டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்கு

கிண்ணக்கிண்ணத்திலே.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்களுக்கு.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம். ஆம், அதுதான் The Law Office of Melanie David. தமிழ் சமூகத்தின் அன்புக்கு ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். வாகன் விபத்து கோரிக்கைகள் ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David. 416-271-5992. மார்க்கமன் ப்ரோக்ரஸ் 802-85 ப்ரோக்ரஸ் 7 யூஸ் காப்ரோ 416-271-5992.

Ladies and gentlemen,

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா, ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்த.
1: ஏய் அந்த

0: அனுபவம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: உங்களுக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
3: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: ஜி இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

Ande, Frederik!

விதிமாற சதிகார கதிமாற.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-6-7-2-7-2.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 4161-0462.
5: குரல் கேட்போம். அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual

0: சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மோர்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் இந்த கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
8: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி

0: காய்கறிகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

யோஷா கணேன வரதத்தி விமத்யமானே கோஷாலயேஷு தத்தி மந்தன தீவிர கோஷா ரோஷாத் கலிம் விதததே ககுபஸ்ச கும்பா சேஷாத்ரிஹேகர விபோ தவ சுப்ரபாதம் பத்மே சமித்ர சதபத்ர கதாலி வர்கா ஹர்த்தும் ஷியம் குவலயஸ்ய நிஜாங்க லக்ஷ்ம்யா பேரி நிநாதமிவ பிப்ரதி தீவிர

தோபுராணி நிரீட்சமாணா பலவீம் பரமாம் ஸ்ரயந்தஹ மர்த்யா மனு.

ஸ்ரீவத்ஸ சின்ன சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருக.

சரவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா.

சந்தஸ்தனந்தன முகாஸ்தவ யோகி வர்யாஹ தாமாந்திகே தவ இமங்கள வஸ்து ஹஸ்தாஹ ஸ்ரீ வேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் லக்ஷ்மி நிவாச நிரவத்ய

லக்ஷ்மி நிவாச நிரவத்ய குணைக சிந்தோ சம்சார சாகர சமுத்தரணைக சேதோ வேதாந்த வேத்ய நிஜ வைபவ பக்த போக்ய ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் நித்தம் விருஷாச்சலபதேரிக சுப்ரபாதம் ஏ மாணவாஃ பிரதிதினம் பதிதும் பிரவிருத்தாஃ தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதி

சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே. அதிவேலதயா தவ துர்விஷஹைரனு வேலகிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாகி ஹரே. அதிவே

ஷத கோடி வ்ருதாஸ்மர கோடி சமாத் ப்ரதிவல்லவிகாபிமதாத் சுகதாத் வசுதேவ சுதான்ன பரங்கலயே அபிராம குணாகர தாசரதே ஜகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேஷ

ராஜ தமோ மிகிரம் மகனீய மகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வெங்கட

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ

பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஆனூ புராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ.

சமுதித்வரசாந்திரராகசௌரப்ய நிர்பர சரோருபசாம்ய வார்த்தாம் சம்யக்ஷு சாகச பதேஷு விலேகயந்தோ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே ரேகாமயத்வஜ சுதா கலசாத பத்ர வஜ்ஜாம்புஷாம்புரு கல்ப கசங்க சக்ரைஹி தௌர்யைரலங்கிருத தலௌ பரதத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே தாம்ரோதரத்விதி பராஜித பத்மராகௌ பாஹ்யை மகோபிரபிபூத மகேந்திர நீலௌ உத்யன்னகாம்ஷு விருதஸ்த சசாங்க பாசௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்வாஹனேபி சபதிக்ரம மாததானௌ காந்தாவவாங் மனசகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே லக்ஷ்மீ மகீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே விஷ்ணு பதே பரம இத்யுதித பிரசம்சௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்ய தயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல பிரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தர்ஷதிருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே மன்மூர்த்தி காளிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாதி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே அம்லானதுஷ்யதவநீதலகீர்ண புஷ்பௌ ஸ்ரீ வெங்கடாதி சிகராபரணாய மானௌ ஆனந்திதாகில மனோநயனௌ தவைதௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாதுஸ்தனாவிவ சிசோரம்ருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பொறுப்புறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையில்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் மே மாதம் 10ஆம் தேதி 2026 மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-644-6222. அதே நேரம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் என்று சொல்லியாச்சு, என்னென்ன நிகழ்ச்சிகள் என்று சொல்ல வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். இப்பொழுது முதல் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மக்களெல்லாம் தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை இடம்பெற இருப்பது நவரச கவியரங்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு தலைப்பிலையும் நீங்க இன்று கவி வழங்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே 9 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியும் இடம்பெறும். பெரியவர்கள் என்று என்ன அதிகாரம், என்ன விடயம் குறித்து பேசப்போன்றீர்கள் என்பதனை உங்களுக்கு அடுத்த மணி பொழுதிலே அறிய தருவோம். இந்த மாதிரி உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன நேயர்களே. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 5 இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 14 வரை உயர்ச்சியடையும். மறுபடியும் மாலை பொழுதையும் வெப்பநிலையானது 3 வரை வீழ்ச்சியடைய போன்றது. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 21 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு 8 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம் நேர்களே. இப்பொழுது எங்களோடு முதலாவது நேயர் இணைகின்றார். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சோதியம்மா. நலமுன இருக்க உங்களை முதற்கண் நாங்கள் வாழ்த்துக்கொள்ளும் அதிகாலை வணக்கங்கள்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் தியாகராஜா. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? எப்படி
2: போம்? நாங்கள் அனைவரும் நலம். அதுபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் நலமுடன் இருக்க எல்லாம் நல்ல. இறைவனை அதிகாலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு முதற்கண் காலையிலே வந்து எங்களுக்காக இந்த செய்தி செய்ய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று எனது மருமகளுடைய பிறந்த நாள். அதே வாழ்த்து கூற வந்துள்ளோம். கூறலாம் தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இன்று எனது மருமகள் சுகீர்தா, அவரை நாங்கள் வாழ்த்த வந்துள்ளோம். அவரை வாழ்த்துபவர்கள் அன்பு கணவர் ஹரிஹரன், அன்பு மகன் அதிரா, அன்பு மகன் அகிலன், அன்பு மகன் அகரன், மாமா மாமி மச்சான், மச்சாள் யாஸ்னா, தங்கை சுபானா, மகன் ஆரப், மகள் வீரா, மற்றும் அப்பா அம்மா அக்கா அண்ணர் குடும்பத்தினர், மருமகள் மருமகன் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் அவரை பரசக்தி விநாயகர் அருள் பெற்று எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு உடல்நல ஆரோக்கியத்தோடு எல்லா நலங்களும் பெற்று வாழ அவரை மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்த்து வருவோம். இந்த வாய்ப்பு தந்த சோதி அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவருக்காக ஒரு பாடல் வந்தாள் மகாலட்சுமி என் வீட்டில் அவள் என்றும் அவள் ஆட்சியன்னு சொல்லி நலமுடன் அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அம்மா, இந்த வாய்ப்பு தந்த முன்னுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா. நாங்களும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்களுடைய மருமகளை நாங்கள் இனிய பிறந்த தின நல் வாழ்த்தினை கூறி மகிழ்வோடு வாழ்த்திக் கொள்கின்றோம் தியாகராஜா அவர்களே.
2: நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம், வணக்கம். நன்றி.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நேரம் இப்பொழுது 6:18. அடுத்த நேரே நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வாழ்த்துக்கள். அதுபோல் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லா நேருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அப்போ இன்னைக்கு பாடல் வந்து தூங்காத தம்பி தூங்காத படத்துல தானாக நான் இல்லை தாயே அந்த பாடல் கேட்போம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
4: மிக்க நன்றி.
3: வணக்கம்.
4: வணக்கம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழ தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய காலை வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக
0: இருக்கிறேன். என்ன பாடலோடு வந்து இருக்கிறீங்க இப்பொழுது?
3: இன்றைய தினம் அன்னையர் தினம். அருமையான ஜோதி அன்னைக்கு வாழ்த்துக்கள். அதே அனைத்து அன்னையர்மாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவங்களுடைய அன்புடைய தியாகராஜா அவர்களுக்கும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு பாடலை விரும்பிக்க இருக்கிறேன். அண்ணன் அன்னை பெற்ற அன்னைக்காக, அன்னையின் நாணயின் படத்தில் இருந்த ஜோதி, அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை என்ற பாட்டை நான் விரும்பி இருக்கிறேன் ஜோதி.
0: கண்டிப்பா பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி ரவிபாலா உங்களுக்கு.
3: நன்றி ஜோதி.
0: வணக்கம்.

0: ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இருந்து இசைஞானியின் இசையிலே ஜானகி அம்மா பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சோதியம்மா, நான் மீண்டும் தியாகராஜா.
0: இனிய வணக்கம் தியாகராஜா.
1: இன்று இன்னொரு பிறந்த நாளை தவற விட்டு விட்டேன், அதோட அன்னைய தினத்தையும் மறந்து விட்டேன் என்று எங்கள் வானொலியில் எங்களோடு எங்களை கூட கலந்து உரையாடி கொண்டிருக்கும் சோதி அம்மா அவர்களுடைய அன்பு மகள் ஜெசு ஜெயக்குமார் அவர்கள் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். அவரும் எல்லாம் அல்ல இறைவன், அவருக்கு கல்வியிலே சிறந்து விளங்கி இந்த நாட்டுக்கு விட்டு நல்ல மகளாக வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அன்னைக்கும் அந்த தந்தைக்கும் தம்பியார் இருக்கிறார். தம்பியார் எல்லோருமா சேர்ந்து அவரை நாங்கள் வாழ்த்துவதும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் குடும்பம் சார்பிலே. அத்தோடு இன்று அன்னிய தினம், அனைத்து அன்னையருக்கும் எங்கள் அன்னையத்தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் அம்மா. நன்றிகள் மீண்டும் மீண்டும் நன்றிகள். உங்கள் மகளுக்கு எங்கள் குடும்ப சார்பிலே இனி இறைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் அவருக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்க வேண்டும் சொல்லி வேண்டிக் கொண்டு விடுகிறோம் அம்மா. நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி.
1: வணக்கம் அம்மா.
0: சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மருத்துவ குறிப்பு. ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
2: வணக்கம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேயர்களே. சிறுநீரிலே புரதச்சத்தானது இருப்பது சாதாரணமானது அல்ல. உங்களது சிறுநீரை மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது அதிலே அளவுக்கு அதிகமான புரதச்சத்து இருந்தால் அது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், அதாவது டயபிட்டிஸ் இருப்பவர்களுக்கு இந்த சிறுநீரிலே புரதச்சத்தை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியமானது. 24 மணி நேரம் ஒரு போத்தலிலே சிறுநீரை கழிக்க சொல்லி அந்த சிறுநீரை பரிசோதித்து அந்த சிறுநீரிலே எவ்வளவு புரதம் இருக்கின்றது என்பதை மருத்துவர்கள் கண்டறிவார்கள். இவ்வாறு அளவுக்கு அதிகமான புரதம் சிறுநீரிலே இருந்தால் அதற்கு சரியான மாத்திரை சாப்பிட்டு சரியான சிகிச்சை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கிலே உங்கள் சிறுநீரகம் பழுதடைய வாய்ப்பு இருக்கின்றது. சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், உயர்ந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், அதாவது பிளட் ப்ரெஷர் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவையேனும் இந்த சிறுநீரகத்திலே புரதச்சத்து இருக்கின்றதா என்று உங்கள் மருத்துவரை கொண்டு பரிசோதித்து இருந்தால் அதற்குரிய சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு $1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா.
6: நேரம் இப்பொழுது காலை 6:42. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் பராக அழைக்கிறேன். உங்களுக்கும் இன்றைக்கு அம்மாக்கள் வாழ்த்து தினமாகும்.
6: ஆமா ஆமா, அன்னையர் தினம். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
7: நிலவு பாட்டு. நிலவு பாட்டு ஒரு நாள் கேட்டேன்.
6: ஆமா ஆமா, மிக்க நன்றி. பெறா உங்க வருகைக்கு பாடல் வருகின்றது, கேளுங்கள்.
7: நன்றி, வணக்கம்.
6: வணக்கம்.

கல்யாண தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ஹரிகரனின் குரல் இல்லையா அந்த பாடல். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க? ஆமாம் சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க கலியுக வரதன்? மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 416-268-0155.
4: இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 6:53. தொடர்ந்து வருகின்ற பாடல் ஏஐ துணை கொண்டு செந்தில்நாதன் அவர்கள், சக ஒலிபரப்பாளர் செந்தில்நாதன் அவர்களுடைய வரிகளிலே உருவாகிய அம்மா பாடல் ஒன்று.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது 7:01. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 18வது முதல்வராக பதவியேற்றுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்டு புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது.
1: CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இந்த பகுதியிலே கேட்டு மகிழலாம். அதை தொடர்ந்து நவரச கவியரங்கம் இடம்பெற இருக்கின்றது. நேர்களே, உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க இணைந்து கொண்டு கவியரங்கிலே சிறப்பிக்க முடியும். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சி என்று பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே 62வது அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை அதிகாரம் குறித்து நாங்கள் பேச போன்றோம். விடாமுயற்சியினுடைய பெருமைகள் குறித்து நாங்கள் பேச போன்றோம். ஆழ்வினை உடைமை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நீங்க பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். 62வது அதிகாரம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி ஜெயக்குமார் அவர்களே.
0: இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நான்
0: நம்பி என்ன பேசுறீங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கேன். நான் கேட்கப்போற பாடல் வந்து என்னை தந்துடுவேன் என்ற பாடல் கேட்கிறேன், சதுரங்கம் படத்திலிருந்து. அதுக்கு முன்னதாக நாங்கள் ஜோதி ஜெயக்குமார் அருமை புத்திரி அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவருடைய ஜெசோ ஜெயக்குமார் அவருக்கு பிறந்த நாளையும் சொல்லிக்கொண்டு தியாராயர்களின் மருமகளின் பிறந்த நாளையும் சொல்லி எனக்காக சோதனையா வாழ்றது வாழ்த்திக்கொண்டு இந்த பாடலை கேட்கிறேன்.
0: மிக்க நன்றி உங்க வரைக்கும்.
1: நன்றி அம்மா. நன்றி அம்மா.
0: நன்றி. வணக்கம்.

0: தமிழா தமிழமிலே ஒலித்த அந்த பாடலை கார்த்திகோடு ஸ்ரீலேகா பார்த்த சாரதி இணைந்து பாடியிருந்தார். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ் அவர்களே. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: பாடலுக்கு வந்து உங்களுக்கும் அனைத்து உலக அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்கள் மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவ சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு நீடுகூடி வாழ வாழ்த்திக்கொண்டு, நான் நியூ படத்துல காலையில் தினமும் கைதொழும் தெய்வம் அம்மாவும் அந்த பாட்டை கேட்போம்.
0: நிச்சயமாக பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.

0: திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: நேரம் இப்பொழுது 7:15. நிமிடம் பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. பொறுமையோடு பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
4: வணக்கம் ஜோதிபாலா.
3: இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்கள்.
4: இன்று எங்களுடைய ஜெயக்குமார், ஜோதி ஜெயக்குமார் அவர்களின் மகள் இளவரசி அவருக்கு இன்று ஜெசோ ஜெயக்குமார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவனியில் அத்தனை வளங்களும் பெற்று இதாய் வாழ எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
3: கொள்வேன்.
4: எனக்கு பிரியசகி படத்துல இருந்து சின்ன மகாராணி மகளாக வந்தால் அந்த பாட்டு தாங்க.
3: கண்டிப்பா பாடல் வரப்போனது. மீண்டும் சந்திப்போம் ரவி.
4: நன்றி, நன்றி, நன்றி,
3: வணக்கம்.

0: தமிழன் தமிழாவோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயோ, நான் சுதா.
0: இனிய காலை வணக்கம் சுதா, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக
0: இருக்கிறேன். என்ன பாடல் தெரிவு என்று உங்களுக்கு?
1: உங்கள் மகளுக்கு தெரிஞ்சு கொண்டு.
0: சரி சரி, மிக்க நன்றி.
1: அனைத்து அன்னையருக்கும் அன்னை வாழ்த்து தெரிஞ்சு கொண்டு. நாம் கேட்கும் பாடல் கோட்டை வாசப்படுத்து மன்னவனே மன்னவனே அந்த பாடல்.
0: பாடல் வருகின்றது சுதா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை SPB அவர்களோடு சித்ரா இணைந்து பாடியிருக்கின்றார்.

0: நேரம் இப்பொழுது 7:26. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தீபன்.
0: இனிய காலை வணக்கம் தீபன், சொல்லுங்க என்ன பாடல்? மிக இறைச்சலாக இருக்கின்றது தீபன், என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: அம்மா வாங்க முடியாது.
0: கண்டிப்பா பாடல் வரப்போகிறது, மீண்டும் சந்திப்போம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD.
5: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ். HD
5: தமிழ். HD
6: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: நேரம் இப்பொழுது 7:35. அடுத்த நேரே சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம். இல்ல, நான் இனியும் பேசுறது. எப்படி நீங்க, நலமா இருக்கிறீங்களா?
7: நலமாக இருக்கிறேன். இதே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நலமாக இருக்கின்றேன். முதல்ல அனைவருக்கும் இனிய அன்னியர்தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய மகளுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
7: நன்றி.
8: இன்னைக்கு அம்மா என்றால் அன்பு அடிமப்பின் படத்துல ஜெயலலிதா பாடின அந்த பாடல் கேட்கலாமா?
7: கண்டிப்பாக. வரப்போன்றது பாடல். மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி. வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து தாய்மையில் அனைத்தவங்களை பிறந்தாலும் கொண்டாடும் எல்லாருக்கும் தாய் அன்றைக்கு தாயினால் கொண்டாடும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும்
2: தெரிவிக்கிறேன்.
1: உங்களோட மகளுக்கும் சேர்த்துத்தான் எல்லாருக்கும் நன்றி அம்மா, நன்றி தாய்,
2: நன்றி.

0: தமிழ தமிழாவிலே ஒலித்த அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம். நலமாக இருக்கிறேன் சத்யா, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? நல்லது, சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: அதுக்கு முதல் எல்லாருக்கும் உங்களுக்கும் அன்னையத்தின நல்வாழ்த்துக்கள். வியாபாரி படத்திலிருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
0: வரப்போன்றது பாடல் உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று சனிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் எதிர்வரும் 1ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய அகழ்வு பணிகள் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்றன. இன்றைய அகழ்வின் போது புதிய மனித எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டதுடன் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தின நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி, பாஜகவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். என்னுடைய முதல் எதிரே பாஜக. இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறினார். கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்டு புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை, சிசிஸ் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: நேரம் இப்பொழுது காலை 9:04. மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமாம், இப்பொழுது முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இணைத்துக் கொள்ளலாம், அனுப்பி வைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தருகின்றோம். 416-6444-2222. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:30 to 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்று பெரியவர்களுக்கு 62வது அதிகாரம் ஆகியும் ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த அதிகாரத்திலிருந்தும் குறள் பாக்களை நீங்கள் எடுத்து வரலாம். இல்லாது விட்டாலும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு விடாமுயற்சி என்பது எவ்வளவு தூரம் அவசியமானது. ஒரு முயற்சியை செய்துவிட்டு அதிலே நாங்கள் தோற்று போனால் அப்படியே சோகத்தில் ஆழ்ந்து விடாமல், முயற்சியை கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும் இல்லையா? அது குறித்து பல விடயங்களை நாங்கள் இந்த காலை பொழுதிலே நல்ல ஒரு நச்சிந்தனையாக பேசிக் கொள்ளலாம். விடாமுயற்சி, விடா உழைப்பினுடைய அவசியம் குறித்து நீங்க அந்த பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இப்பொழுது ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எங்களோடு அடிக்கடி வந்து கலந்து கொண்டு எங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்திய 2வகுப்பு மாணவன், குழந்தை, அன்பு குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும், பெரிய மாணவன் என்ற மாதிரி நினைப்பீங்க 12வது வகுப்பு மாணவன் என்று. அதையும் தாண்டிய அறிவு ஞானம், மெஞ்ஞானம் மிக்க ஒரு குழந்தையாக மிளிரக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருந்து சாணக்கிய மித்திரன் அவர்கள், பேராசிரியர் சக்திவேல் ஐயா அவர்களுடைய குழந்தை, திருக்குறள் குடும்பத்திலிருந்து இன்றைய தினமும் அவர் வருகை தருகின்றார். பார்க்கலாம் எப்பேற்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்ல போகின்றார். ஆசையோடு அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
4: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர்.

0: திருக்குறளினும் திருவிளக்கு நிகழ்ச்சியிலே இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் சக்திவேல் ஐயா அவர்களுடைய குழந்தை சாணக்கிய மித்திரன் அவர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். இனிய வணக்கம் சாணக்கிய
1: மித்திரன்.
0: நலமாக இருக்கிறேன், நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றேன் அம்மா.
0: ஆஹா, சரி, சிறப்பு சிறப்பு. உங்களை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் கூட உங்களை பற்றி ஒரு சில விடயங்களை, ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்து கொண்டு நாங்கள் இதர விடயங்களை பேசிக்கொள்ளலாம். சாணக்கிய மித்திரன், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: சரிங்க அம்மா. அனைவருக்கும் இனிய திருக்குறள் வணக்கம். எனது பெயர்

வகுப்பு செல்ல இருக்கின்றேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே திருக்குறள் மீது, தமிழ் மீது, தமிழில் பழைய படங்களில் வரக்கூடிய வசனங்கள் மீதும் எனக்கு நிறைய பற்றுள்ளது. எனது சகோதரி திருக்குறளில் பல்வேறு உலக சாதனை செய்து வருவதை பார்த்து அதே போல நானும் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்

0: படித்துவிட்டு திருக்குறளையும் திரிகடுகத்தையும் ஒப்பீடு செய்து எல்லா தமிழ்
1: இரண்டாம் வகுப்பிலேயே இவ்வளவு புலமை மிக்க இலக்கியங்கள் எல்லாம் படித்து மிகப்பெரிய புலமை மிக்க ஒரு புலவனாக நீங்க வந்து கொண்டிருக்கிறீங்க. திரிகடுகம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது இல்லையா? மூன்று மருத்துவ மூலிகைகளினுடைய பெயரோடு அமைந்திருக்கின்ற நூல், அதனையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீங்க. சரி, இவற்றை விட வேறு என்ன திறமைகள், வேறு ஏதாவது தமிழுக்கு வேறு என்ன எல்லாம் செஞ்சுட்டு வாரீங்க சாணக்கிய மித்ரன்?
0: திருக்குறள் மட்டுமல்லாமல் நாடக தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மன், மனோகரா, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், சாம்ராட்ட சுகன் போன்ற வசனங்களை பல மேடைகளில் பேசி நடித்து வருகின்றேன் அம்மா.
1: பேசுவது மட்டுமல்ல நடிப்பிலும் ஒரு திறமைசாலி, மிக அருமை. வேறு எங்கெல்லாமே இந்த மாதிரி செய்திருக்கிறீங்க?

0: பாடல்களையும் எதை கேட்டாலும் கூறுதல், சிறுவர் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகள் நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொண்டிருக்கிறேன் அம்மா.
1: அடடா, உங்களுக்கு பட்டிமன்றம் ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமாங்கம்மா.
1: சிறப்பு சிறப்பு குட்டியையா, இந்த மாதிரி எந்த அமைப்புகள் உங்களுக்கு இப்படியான வாய்ப்புகளை வழங்கி வருகின்றன, அவற்றை குறிப்பிடுவீங்களா சற்று தெளிவாக?
0: ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், உலக திருக்குறள் சமுதாய மையம், கோவை வசந்த வாசல் கவி மன்றம், கோவை கம்பன் கழகம், கவியன் முத்தூர் தமிழ் சங்கம், வேலூர் முத்தமிழ் சங்கம், புதுவை தமிழ் சங்கம், சிந்தனை சிறகுகள், மேன்மை தமிழ் மன்றம், பசுமை வாசல் ஃபவுண்டேஷன், பீதச்சியன் மஸ்கட். அது மட்டுமல்லாமல் நமது கன்னடிய பல்கலாச்சார வானொலி நிலையம், ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையம், கன்னட தமிழ் தொலைக்காட்சி போன்ற பல அமைப்புகள் மூலம் தமிழ் பணி செய்து வருகின்றேன் அம்மா. இந்த அமைப்புகள் அனைத்திற்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கும் சேர்த்து எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா.
1: மிக சிறப்பு குட்டியையாட வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கலாம். அப்ப நீங்க கனேடிய பல்கலாச்சார வானொலி ஆகிய சிஎம்ஆர் வானொலி எப்பொழுதும் உங்களோட மனசுல இருக்கும் இல்லையா? நீங்க பெரியவனா வந்தும் நீங்க இந்த வானொலியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை, ஒரு பேரறிஞரா வந்துடுவீங்க, இப்பவே பேரறிஞர், அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்க கேட்க வேணும் பின்பும், சரியா? ஆமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குட்டியையா சொல்லுங்க, நீங்க நிறைய விருதுகளை பெற்றிருப்பீங்க என்று நினைக்கிறேன், அவற்றில் சிலவற்றை எங்களுக்கு குறிப்பிட முடியுமா?
0: இதுவரை 40-க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளேன் அம்மா. திருக்குறள் தென்னல் விருது, குறள் இளஞ்சுடர் விருது, குறள் முரசு விருது, கலை தொண்டர் விருது, இளம் சக்கரா விருது, குறள் அமுதம் விருது, ரத்தனச்செம்மல் விருது, காந்திய தொண்டர் விருது, குறள் மொழி காவலர் விருது, இப்படி நிறைய உள்ளதம்மா.
1: அருமை அருமை குட்டியையா, இவற்றை விட வேற என்ன எங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க?
0: முத்தமிழ் என்பது நமக்கு தெரிந்ததம்மா. அது என்னவென்றால் இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இயல் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இசை தமிழ் மலர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நாடக தமிழோ தளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை போற்ற வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாடக தமிழை நான் செல்கின்ற இடமெல்லாம் நாடக தமிழையும் திருக்குறளையும் பரப்புரை செய்து வருகிறேன்.
1: சிறப்பு சிறப்பு. திருவிளையாடல் திரைப்படத்தில் வருகின்ற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படியா?
0: ஆமாங்கம்மா, திருவிளையாடல் வரக்கூடிய பாடலும் திரிகடகத்தில் வரக்கூடிய பாடலும் ஒரே போல்தான் இருக்கும். ஆனால் திரிகடகத்தில் வரக்கூடிய சொல்லும் அடிப்படையை கொண்டுதான் அந்த திருவிளையாடல் பாடலும் கூறினார்கள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் ஜப்பான் கொண்டது மூலிமா அனைவருக்கும் தெரிந்த ஓர் காட்சி. இதே அடிப்படையில் திரிகடகத்தில் ஒரு சில பாடல்களை கூற முடியுமா?
1: குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் குட்டியையா, இல்ல பெரிய ஐயா. சரி, இந்த நீங்க ஒரு செய்யுள் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு குறுந்தொகை என்று சங்க கால இலக்கியம் உங்களுக்கு தெரியுமா? கூந்தலுக்கு இயற்கையிலேயே வாசனை இருக்கின்றதா என்பதற்கான ஒரு அதைத்தான் திருவிளையாடல் புராணத்திலும் திருவிளையாடல் அந்த திரைப்படத்திலும் கூட அதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பிலே உங்களுக்கு நக்கீரர் நெற்றி கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றம் என்று சொன்னது யார் தெரியுமா? நக்கீரரா?
0: எனக்கு தெரியும். திருக்கடகத்தின் அடிப்படையை கொண்டே இந்த பாடலும் உள்ளதம்மா.
1: அப்படியா? சரி, அப்ப நீங்க கூற வரத சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்ல போறீங்க தொடர்ந்து?
0: திருக்கடகத்தில் வரக்கூடிய பாடல் கூறுகின்றேன் அம்மா.
1: சரி, கேட்கலாம், சொல்லுங்க.
0: பிறர் தன்னை பேணுங்கள் நானலும் பேணால் திறன் வேறு கூறிப்பறையும் அறவினையை காரான்மை போல ஒழுகலும் இம்மூன்று மூறான்மை என்னும் செருக்கு இதுதான் நமது திரிகடுகம். கோலஞ்சி வாழும் குடியும் குடிதலை ஆலம்பில் போலும் அமைச்சனும் வேலின் கடைமணி போல் திண்ணியான் காப்பும் இம்மூன்றும் படைவேந்தன் மற்ற விடல் இதுதான் நமது திரிகடுகம். பாடல் 68. இல்லார் கன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையிலும் நெறிப்பாடும் எவ்வளவுக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்கே உள
1: அருமையான. ஆமாம் ஆமாம், வேற என்ன சொல்ல போறீங்க குட்டியையா? மிக சிறப்பு, மிக சிறப்பாக எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? சரஸ்வதி சபதத்தினுடைய திரைப்படத்தினுடைய காட்சி வசனம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: அதேதானம்மா சொல்ல விரும்புகின்றேன்.
1: ஆமாம், சொல்லுங்க கேட்போம்.
0: பாண்டு வரும் பத்தத்து யானையை கூட கற்றறிந்த கல்வியினால் கட்டுப்படுத்த முடியும் என்று ஓர் விளக்கம் என்பதை விளக்கும் ஓர் காட்சி. அதாவது ஒரு புலவர் கல்வியே சிறந்தது என்று வாதாடி கொண்டிருக்கின்றார். கல்வியையும் செல்வத்தையும் அடக்கிவிட்டு வீரத்திற்கே முதலிடம் கொடுக்க நினைக்கும் சூராதி சூரனே, மன்னவனும் நீயோ வளநாடு உனதோ உண்மை அறிந்தோ யாம் தமிழை ஓதினோம் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வழிகாட்டியிருக்கிறான் ஒரு ஆசுகவி. அந்த ஆசுகவிகள் எல்லாம் என் போன்றவர்களின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அடங்கியவர்கள். உன்னை போல அதிகார ஆணவம் படைத்த ஓர் அரசன் அலைகள் பாயும் கடலை காட்டி கண்டீரா இவ்வாளியும் எமக்கடிமை என்றாராம். அதற்கு எம்மை போல ஒரு புலவன் உலகெல்லாம் உமக்கடிமை நீரோ எமக்கடிமை என்றாராம். அம்மொழிய பொன்மொழியாக கொண்டு சூளுரைக்கிறேன், மண்ணும் விண்ணும் அறிய கூறுகிறேன். என்ன சொல்ல போகிறாய்? என்னும் என்னும் எழுத்து மண்ணை கலைவாணியே பாடுமே அல்லாது காக்கைகளுக்கு தின்னும் மனித சடலத்தை பாடவே பாடாது. கல்வி செல்வத்திற்கு அடங்காது வீரத்திற்கு அடிபணியாது உன் மிரட்டலும் நடக்காது. அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என் சொல்லுக்கு உன் உயிரே தப்பாது. கட்டி போடுங்கள் இந்த புலவனை, அவிழ்த்து விடுங்கள் பட்டத்து யானையை. அந்த யானை வந்து இவனை மிதித்தே இவனது கல்வியை புலமையை மண்ணோடு மண்ணாக்கி விடட்டும். பட்டத்து யானை புலவரை நோக்கி வருகிறது. புலவர் அஞ்சாமல் கூட காட்சிகள். விநாயக பெருமானே ஞானத்தின் பரம்பொருளே பிரணவத்தின் சீடனே வேண்டும் வரத்தை கொடுக்கும் வேளவனின் தமையனே வேதநாயகனின் கலைமகனே என் அன்னை கொடுத்த கன்னி தமிழால் உன்னை வருக வருகவன வரவேற்கிறேன். வணக்கம். இப்பெரிய பாரதத்திற்கு நீர் பிரதி எடுத்தது உண்மையானால் அந்த மாபெரும் காவியம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏட்டிலே சுவடி எடுத்து எழுத்தாணியாக உமது கொம்பை ஒடித்து பாரதத்தை ஏட்டிலே பதித்து செய்தது உண்மையானால் ஆற்று நீரை கமண்டலத்துக்குள் அடக்கி அகத்தியன் எடுத்து செல்கிறான் என்பதை அறிந்து காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தின் நீரை கவிழ்ச்சு அதன் காரணமாகவே காவேரி ஆறு படர்ந்தோடுவது உண்மையானால் அன்னை தந்தைய உலகம் என்பதை மற்றவர் கெடுத்துக்காட்ட அவர்களே வளம் வந்து நீரே ஞான பலம் பெற்றது உறுதியானால் கல்வி கற்ற சான்றோர்கள் முதலில் உண்மை நினைத்து உமக்கு ஒரு காப்பு செய்யுள் இயக்கிய பின்பே மற்றவர்களை எழுதுவது உண்மையானால் ஞானத்தின் பீடத்திலே அமர்ந்து ஓம் என்ற பிரணவத்தின் பீடம் வடிவே நீர் என்பது உண்மையான நிச்சயமானால் அவை பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கையும் தந்த தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு நீரே சங்க தமிழ் கொடுத்தது சத்தியமானால் என் கல்வி மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் வந்த வழிய பின்னோக்கி செல் யானை பின்னோக்கி செல்கிறது இங்கே கல்வி வெல்கிறது பாய்ந்து பக்கத்தில் வரும் பட்டத்து யானை கூட படித்த கல்வியினால் கட்டுப்படுத்த முடியும் அதனால் கல்வியை போற்றுவோம் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்து அதாவது ஒரு முறை தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எக்காலத்திலும் உதவியாக இருக்கும்
1: அம்மா
0: வாழ்க்கை சிறக்க
1: அருமை அருமை ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து அந்த குரல் பாவோடு நிறைவு செய்திருக்கிறீங்க. புலமை மிக்க ஞான பண்டிதனே, உங்களை மனதார நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். சாணக்கிய மித்ரன் கலைவாணியின் அருள் பெற்று என்னும் மிக புலமை மிக்கவனாக வர வேண்டும் என்று நாங்கள் இந்த சிஎம்ஆர் பிள்ளை சொன்னது மாதிரி கனேடிய பல்கலாச்சார வானொலி குடும்பம் சார்பாக சாணக்கிய மித்ரன் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை இங்கிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சாணக்கிய மித்ரன் வேறு என்னென்ன அறநூல்களை படித்திருக்கிறீங்க அதையும் சற்று விரைவாக சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். திருக்குறள் தவிர வேறு அறநூல்கள் ஏதாவது படித்திருக்கிறீங்களா பிள்ளை? அருமை அருமை மூதுரை படிக்க வேணும் சிறப்பு. நாலடியார் ஆசார கோவை அந்த மாதிரி நூல்கள் படித்திருக்கிறீங்களா? திரிகடுகம் ஏற்கனவே சொல்லிவிட்டீங்க.
0: படிக்கணுங்கம்மா.
1: இனி தான் படிக்க வேணும் நிச்சயமாக.
0: தொல்காப்பியமும் படித்துக் கொண்டிருக்கின்றேன்.
1: அருமை. தொல்காப்பிய சூத்திரம் எல்லாம் பிள்ளைக்கு விளங்குதா? அருமை அருமை. நீங்க இந்த குட்டி வயசுல இருந்து தொல்காப்பியம் படிக்கிறீங்க என்பதே பெரிய வியப்பான ஒரு விடயம். அதிலே எழுத்ததிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் எதை படிக்கிறீங்க? மூன்றுலையும் எதை படிக்கிறீங்க?
0: அதில் எழுத்ததிகாரம் படித்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா. அதில் முதல் பாடல் சொல்ல விரும்புகிறேன் அம்மா.
1: சரி சொல்லுங்க பார்ப்போம்.
0: எழுத்தெனப்படுப அகர முதல் நகர இருவாய்
1: முப்பகுதென்பு
0: வரவல் மரபின் மூன்றலங் கடையே.
1: அருமை அருமையாக சொல்லி இருக்கிறீங்க. முதலாவது சூத்திரத்தை சொல்லி இருக்கிறீங்க. அதுல எழுத்தெனப்படுவது அகர முதல் நகர இருவாய் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த சூத்திரத்தின் வழி திருவள்ளுவர் பெருமான் தெய்வ புலவர் நின்றிருக்கிறார் என்பதனையும் உங்களுடைய தந்தையார் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு? எப்படி என்றால் அகரத்திலேயே தொல்காப்பியர் வழி நின்று அகரத்தில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்று முதல் குறளையும் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று நகரத்தில் முடித்ததையும் அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா?
0: ஆமாங்கம்மா.
1: சரி சரி குட்டி ஐயா, வேறு என்ன சொல்ல போறீங்க? களைச்சு போனீங்க, வேறு என்ன ஐயா சொல்ல போறீங்க?
0: வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கும் நமது கன்னடிய பல்கலாச்சார வானொலி நிலையத்திற்கும் இந்த நிகழ்வில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மன்னமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி சாணக்கிய மித்திரன். உங்களை நாங்கள் மீண்டும் மனதார வாழ்த்துகின்றோம். உங்களை ஒரு பெரிய ஞான பண்டிதனாக நாங்கள் பார்க்கின்றோம், புலமை மிக்கவராக பார்க்கின்றோம். உங்களுக்கும் உங்களுடைய அம்மா அப்பா சகோதரிகள் எல்லோருக்குமே மீண்டும் வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பப்போ வந்து நீங்கள் இந்த கனேடிய தேசத்தில் காற்றலை ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற உலகு வாழ் தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் உங்களுடைய அந்த கொஞ்ச தமிழிலே உங்கள் புலமையை காட்ட வேண்டும் என்று நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மிக்க நன்றி சாணக்கிய மித்ரா. உங்களுக்கு
0: அற்புதமான உரைகள் என்பதை நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா. அதே நேரத்தில் அனைவரையும் அணுகி மகிழ்கின்றேன் அம்மா.
1: ஆமா, பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகளுடைய உரை கேட்ட மாதிரி இருக்குது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. கலைவாணியின் அருள் பெற்று சிறப்புகள் இன்னும் உங்களுக்கு அன்னை தமிழ் தரட்டும். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்க தமிழ்.
0: மிக்க நன்றி அம்மா.
1: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
0: தமிழா தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்.
0: நேரம் இப்பொழுது காலை 9:35. திருக்குறளினும் திருவிளக்கு என்ற இந்த நிகழ்ச்சியில், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியிலே இன்று சாணக்கிய மித்திரன் தமிழ்நாட்டில் இருந்து இணைந்து கொண்டு மிக அற்புதமாக பல விடயங்களை வெவ்வேறு இலக்கியங்களோடு இணைத்து திருக்குறளையும் மிகச்சிறப்பாக தன்னுடைய ஆனந்த தமிழிலே இந்த அதிகாலை பொழுதில் எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அறிவு விருந்தினை படைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கு கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக சொல்லலாம். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். மிக்க மிக்க நன்றி சாணக்கிய மித்திரனுக்கு மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்ல போகின்றோம். இன்று பெரியவர்களுக்கான நிகழ்ச்சியிலே தெய்வப்புலவர் தந்தருளிய பொருட்பாலில் 62வது அதிகாரம் ஆகிய ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆமாம், மனிதன் வாழ்வாங்கு வாழ தேவையான அத்தனை நெறிகளையும் சுருக்கமாகவும் அதே நேரம் மிக ஆழமாகவும் விளங்க வைப்பது திருக்குறள். ஆமாம், அதிலிருந்து ஆள்வினை உடைமை என்ற அதிகாரம். ஆள்வினை என்றால் விடாமுயற்சி, அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், விடா உழைப்பு. அப்படி எல்லோரும் வாழ வேண்டும், அதனுடைய உன்னதத்தை தெய்வ புலவர் மிக அருமையாக இந்த அதிகாரத்திலே விளங்க வைத்திருக்கின்றார். ஒருவன் ஒரு செயலை, ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தேவையான மன வலிமையையும் உடல் வலிமையையும் அவன் பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? அது ஆள்வினை உடைமை. உடைமை என்பது சொத்து. அந்த சொத்துக்கள் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். சோம்பலை நீக்கிக் கொள்ள வேண்டும். தடைகளை கண்டு நாங்கள் எதற்குமே அஞ்சக்கூடாது. அஞ்சாமலுக்கு முன்னேறுபவர்கள்தான் வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி பெறுவார்கள் என்பதனை இந்த அதிகாரத்தின் ஊடாக திருவள்ளுவர் பெருமான் சமூகத்துக்கு விளங்க வைத்திருக்கின்றார். பேராசான், அந்த பேராசானின் வழி நின்று குட்டி ஐயா அவர்கள் மிக பெரிய, அதனாலதான் அவனை நான் ஞான பண்டிதன் என்று சொன்னேன். அந்த குழந்தையை சிறப்பு சிறப்பு, அந்த மாதிரி இன்னும் குழந்தைகள் உருவாக வேண்டும் இந்த உலகத்திலே, கண்டிப்பா வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி குறள்பாக்கள், 10 குறள்பாக்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றில் இருந்து உங்களுக்கு பிடித்த குறள்பாக்களை சொல்லலாம், இல்லாதவிட்டாலும் நீங்கள் பொதுவாக பேசலாம். உங்களுடைய வாழ்வியல் அனுபவம் இருக்கும். உங்களுக்கு முயற்சி என்பது திருவினை ஆக்கக்கூடியது என்பதனை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. விடாமுயற்சி என்பது, ஆகவே சோம்பலை தவித்து விடாமுயற்சியோடு நாங்கள் செயல்படுவது எவ்வளவுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு உயர்வுகளை தரும், எவ்வளவுக்கு அது முக்கியமானது. நாங்கள் பிறந்தோம் இறந்தோம் என்று இருக்காமல் இந்த மாதிரி சிறப்புகளை சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் பேராசான் விரும்புகின்றார், அந்த மாதிரி வழிகாட்டுகின்றார். அதிலிருந்து ஒரு குறள்பாவோடு நான் ஆரம்பித்து விடுகின்றேன். தொடர்ந்து நீங்க தான் பேச போறீங்க விடாமுயற்சி குறித்து. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது கனடாக்கு வந்து கூட எத்தனையோ பின்னடைவுகள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாவற்றையும் சந்தித்திருப்பீங்க. அதிலே அந்த விடாமுயற்சி என்பது உங்களை எவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது என்பதை கூட நீங்க எடுத்துக்காட்டாக சில சந்தர்ப்பங்களை கூட எங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கலாம். ஆக திருக்குறள் அந்த பொருளை மட்டும்தான் பேசுவது என்று அல்ல இந்த நிகழ்ச்சி, அதை வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கிறது தான். ஆகவே அதன் வழி நின்று உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று சொல்லியிருக்கின்றார். அருமை, அற்புதமான ஒரு குறள். அதை சொல்கின்ற பொழுதே நம்மளுக்குள்ளே ஒரு உத்வேகம் வருகின்றது இல்லையா? அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அசாவாமை என்றது உங்களுக்கு தெரியும், தளராமல் இருக்க வேண்டும், சோம்பல் இல்லாமல் இருக்கணும், அஞ்சாமல் இருக்க வேண்டும். ஆகவே என்னால் இது செய்ய முடியாது, இது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், எனக்கு பயமாக இருக்கு என்று சொல்லி நாங்கள் சில விடயங்களுக்கு தயங்கிக் கொள்வோம் இல்லையா? அந்த மாதிரி மனத்தளர்ச்சி அடையக்கூடாது, நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. எந்த செயலையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அதில் தோற்று போனால் கூட விடாத முயற்சி, தொடர் முயற்சி என்பது எங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடியது என்பதை தெய்வ புலவன் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். மிக இயலாது என்று அந்த எதிர்மறை எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்பதனை சொல்கிறார். ஆகவே ஒரு தோல்வியினுடைய முதல் படியே மனத்தளர்ச்சி தான் நேயர்களே. ஆகவே முயற்சி என்பதுதான் வெற்றியினுடைய திறவுகோல். அதை பற்றி நீங்க பேச போறீங்க. அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமையான ஒரு குறைப்பாவோடு ஆரம்பித்திருக்கின்றோம். சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசலாம்.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 9:42. முதலாவது நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, வாருங்க, வரவேற்கிறேன், சொல்லுங்கள்.
4: முழிக்குள் வைந்து விட்டு அசை போட்டுக் கொண்டிருக்கும் தாத்தானா, 8 வயது குழந்தையிடம் வண்டி
0: எழுதுகிறேன்.
4: கேட்டதை கொடுக்கும் காமதேனு அவர்.
0: நிச்சயமாக அவர் ஒரு திருக்குறள் தூதர்.
4: ஒப்புவித்த முழு குரலையும் ஒப்புவித்த ஒரு நீங்க சொல்றீங்க ஞான மனிதன் தான். ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் பல குழந்தைகள் இப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். முதலில் சாணக்கியனுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் வளர்ந்து விண்ணிலவாய் வானத்துல ஒளிவரணும், அதை நாங்கள் பார்ப்போம். வாழ்த்துக்கள் கண்டி சொல்கிறேன்.
0: மிக்க நன்றி ரவிபாலா. சரி, குழந்தைக்கு உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் கிடைக்கட்டுக்கும். அவர் இன்னும் பல உயர்வுகளை பெறட்டுக்கும் என்று வாழ்த்திக் கொண்டு, இப்பொழுது நீங்க விடா முயற்சி பற்றி சமூகத்துக்கு உரைக்க விரும்புவது என்ன?
4: ஆழ்வினோட அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க. என்றைக்குமே CMR வானொலியில உங்களோட குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அருமை உடைத்து அசாவாமை வேண்டும், பெருக முயற்சி தரும் என்ற உங்களோட குரல்ல இந்த குரல் அடிக்கொரு வரவை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. அது எங்கள் உங்களிடம் குரல் மூலமாக நாங்கள் மனதில் பதித்துக் கொண்டோம். எங்கள் இனத்தில் எங்கள் இனத்தில் ஜோதி, அதுவும் யாழ் மண், வடக்கு கிழக்கு மாகாண மண்ணுக்கே உரித்த இனத்தினுடைய ஒரு ஒரு ஆழ்வினை உடைமை என்றது எங்கள் புறப்பினுடன் எங்களுடன் சேர்ந்து பிறந்த ஒரு சொல்லாடல் தான் நான் சொல்லுவேன், ஒரு முயற்சி என்றுதான். அதனால்தான் நாங்கள் விட்டமிட்டு தலைக்கிறோம். எப்படி தாழ்த்தி எப்படி எங்களை மண்ணுக்குள் புதைத்தாலும் நாங்கள் மீண்டும் முளைத்து எழுவது இந்த முயற்சி எங்களுடைய மனதில் இருக்கிற உறுதியாலதான் நாங்கள் இத்தனை துயரங்களையும் தாண்டி மேலே இருக்கிறவன்றால் இதுதான் முக்கிய காரணம். அதற்கும் மேலாக எங்களுடைய நாங்கள் எங்களுடைய ஊட்டி வளர்த்த பண்பாடு என்பது ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் தான் பொதுவாக முக்கியமாக ஆண் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தது அதே மாதிரி தான். ஏனென்றால் நாளடுக்க 615 குறள்ல அந்த வடிவா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய பண்பாடும் அதுதான், எங்களுடைய இரத்தத்தின் உரிய அந்த செயல்பாடும் அதுதான். இன்பம்
0: விளையான்
4: வினை விளைவான், தன் கிளை துன்பம் துளை தூன்றும் தூணவன். ஒவ்வொரு ஆண்மகனும் அப்படித்தான், தங்கள் குடும்பத்துக்காக, தங்களுக்காக, தங்கள் தங்களுக்கு பார்க்க மாட்டார்கள். தங்கள் உதாரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து கூட, நாங்கள் முந்தி வரையக்குள்ள ஜோதி இங்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த சனியிலையும் குடிகளையும் எத்தனை இடர்கள் இடர்கள் விளைந்தாலும் வினை விளைக்க நாங்கள் மறுப்பதே இல்லை. எங்களுடைய எங்கள் குடும்பத்துக்காக எங்களுடைய அத்தனை துன்பங்களையும் பொறுத்து வினையாற்றவர்கள் நாங்கள். துன்பம் துளைத்திருக்கும் தூண்களாக இருந்தவர்கள் எங்கள் குடும்பத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்தும் இன்றைக்கு மேல் இருக்கின்ற முக்கிய காரணம் அந்த விடாமுயற்சியும் உழைப்பும் தான். அதனால்தான் இந்த குரல் எனக்கு பிடித்தது. இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கையில் துன்பம் துடை தூண்டும் தூண். இது எங்களுடைய தாரக மந்திரம். இது என்றைக்குமே எங்களுக்கு பிழைக்க போவதில்லை. இதை நாங்கள் கைக்கொள்வோம். அதுதான் எங்களுடைய எங்களுடைய முழு முதல் அத்தனை முதலில் அத்தனை உழந்து வெறும் கையராக நாங்கள் இடம்பெயர்ந்தோம். எங்களுடைய அறுவடையை உலகமே காண்கிறது. அதன் தலனை நாங்கள் மட்டுமல்ல எங்கள் உடன்பிற தொப்பு உறவுகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. விடாமுயற்சி ஆள்வினை உடைமை தான், இதுவும் ஒரு ஆணுடையதுதான். நீங்க என்ன சொல்றது?
0: கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க மட்டும் வாழ்ந்தா போதாது, மற்றவர்களும் வாழ வேண்டும். கண்டிப்பா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு தன்னலமற்ற உழைப்பு என்பது வேண்டும். மற்றவர்களுக்காகவும் நாம செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா? தன்னுடைய சொந்த இன்பத்தை மட்டும் விரும்பி கொண்டிருக்காம தான் செய்ய வேண்டிய வேலையை விரும்பி செய்ய வேண்டும். தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்க வேண்டும், அவர்களை தாக்குகின்ற தூணாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகுக்கு உதவுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் நமக்கு வலியுறுத்துகின்றது. மிக அருமையான ஒரு திருக்குறளை எடுத்து வந்திருக்கிறீங்க குறள் பாவே.
4: இந்த விஷயத்துல இந்த பண்பாட்டுல தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன். அந்த அந்த உறுதியே அதுதான்.
0: நிச்சயமாக நிச்சயமாக, மிக்க நன்றி ரவி பாலா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சந்திப்போம் கண்டிப்பா. தற்காலிகமான சுகங்கள் இவற்றை எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் உழைப்புல ஊக்கமுள்ளவர்களாக இருக்கணும். குடும்பத்தையும் சமூகத்தையும் கண்டிப்பா அப்படியானவர்களால தான் பாதுகாக்க முடியும் என்பதனை, கடமையை முன்னிறுத்தும் மனிதர்கள் தான் ஒரு சமூகத்தின் அச்சாணியாக திகழ்வார்கள் என்பதனை திருவள்ளுவம் சொல்லி இருக்கின்றது. இப்பொழுது தொடர்ந்து பேசலாம். மிக அருமையான ஒரு குறள் பா, இன்பம் விளையான் வினை விளைவான். தன்னுடைய செயல், தன்னுடைய தொழில் அதை விரும்பி செய்ய வேண்டும். தன் கேளிர், கேளிர் என்பது உங்களுக்கு தெரியும், கேளிர் லீனா குறில் எழுத்து, உறவினர்கள் நண்பர்களை குறிக்கின்றது. ஆகவே அவர்களுடைய துன்பம் துடைத்து ஊன்றும் தூண், அவர்கள் அவர்களுக்கெல்லாம் தூணாக நின்று காக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் தன்னலம் கருதாது பொதுநலம் கருத வேண்டும் என்பதனை நாம் உணர முடிகின்றது. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
0: தனித்து ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் இதனை பார்க்காமல், ஒரு நிகழ்ச்சி வானொலியில் நடக்குது, அதில் யார் சரி போனால் கருத்தை சொல்லிட்டு வரலாம், ஜோதி அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்துட்டு வீட்டுக்கு போட்டோம் அப்படி அல்ல. அது அல்ல இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளினுடைய நோக்கமும், அதில் ஒன்று தான் இந்த திருக்குறளும் கூட. எல்லாருமே வந்து பேசணும். உங்கள் ஆன்மா என்ன பேசுகிறது என்பதை இந்த சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அது நல்ல அனுபவங்கள், உங்களுடைய அறிவு, இவற்றையெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக பெருநோக்கம் அதுவே தான். தனித்து ஒரு நிகழ்ச்சி அது விரும்பினா நாங்கள் கூட தனித்து ஒரு நிகழ்ச்சியை நாமே இந்த ஒவ்வொரு 10 குரல்களையும் பொருளையும் சொல்லிவிட்டு செல்லலாம். இல்லாத பட்சத்தில் இல்லாமலுக்கு உங்களையும் இணைத்து கொண்டு உங்களுடைய கருத்தை நாங்கள் கேட்க விளைவது, உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் நாங்கள் மற்றவர்கள் எல்லாருமே கேட்க வேண்டும். அதில் பல நல்ல விடயங்கள் இருக்கும் இல்லையா? அவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் முன்னுதாரணமாக. ஆகவே அதை நீங்கள் செய்ய தவறாதீர்கள். குரல் பாக்களை நீங்கள் கூற வேண்டும் என்று அல்ல, இப்பொழுது உங்களுக்கு தெரிகின்றது ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரம் என்ன பேசுகிறது. சோம்பல் இல்லாமல், எதுக்கும் அஞ்சாமல், கடுமையான அந்த இடைவிடாத முயற்சி என்பது ஒரு மனிதனை என்ன நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீங்கள் உங்க வாழ்க்கையிலேயே உணர்ந்திருக்கிறீங்க. நானும் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அவற்றைத்தான் கேட்குறோம். அந்த அனுபவ பாடத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது மற்றவர்களுக்கும் அது நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்கும் இல்லையா? அதனால இப்பொழுது எங்களோடு பேசுறதுக்கு அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் நாகார்ஜி அவர்களே.
0: இனிய வணக்கம் ஆனந்தராஜா அவர்களே. பொறுமையோடு காத்திருக்கிறீங்க. வார வாரம் இணைந்து கொண்டு உங்களுடைய அறிவை முன்வைக்கிறதுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
6: இதற்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அல்லதும் பெற்று நலம்பால நாராயணன் அருட்கடாட்சம் வேண்டுகிறேன். நன்றி. சிஎம்ஆர் குடும்பத்தில் இருக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் இந்த அகிலத்தில் தாய்மார்களுக்கும் இந்த அன்னை இல்லாட்டால் அன்னையே தெய்வம், அன்னை இல்லாட்டால் இந்த அகிலமே இல்லை. ஆகவே அவர்களுக்கும் எல்லோருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். மற்றது சாணாக்கி என்ற சாணாக்கிய மித்திர இது என்னென்று நான் சொல்றேன் யோசிக்கிறேன். சாணாக்கிய மித்திரனுக்கு இந்த அளவு தூரத்துக்கு இந்த வயதில் இப்படி இந்த அறிவு கிடைத்தது என்று நான் இன்னும் யோசித்து பார்க்கிறேன்.
0: என்னண்டா
6: இது ஒரு அருட்கடாட்சம் இல்லாம இப்படி ஒரு நிலைக்கு ஒரு சிறு பிள்ளை இப்படி வரையலாது. ஏதோ ஒரு வழியில அவர்களின் தந்தையின் அறிவு செறிந்தும் வந்திருக்கலாம். மற்றது ஒரு அருட்கடாட்சம், ஒரு தெய்வத்தின் அருட்கடாட்சமும் வேணும், இல்லாம வரையலாது. இந்த திருக்குறளுக்குள்ள வந்தால் முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். நாங்கள் வந்து எந்த வேலையை செய்தாலும் முயற்சிக்க வேணும். முயற்சிக்காம நாங்கள் இருந்து கொண்டு ஒரு இந்த அலுவல் முடியுமா முடியுமா முடியுமா என்று கேட்டால் அது முடியாது.
0: கற்பனையில இருக்காமல் களத்தில் இறங்குங்க.
6: களத்தில் இறங்கணும். நாங்கள் இந்த களத்தில் இறங்கி ஒரு முயற்சி, அதாவது அந்த வினி என்றது வின வழியே வாழ்க்கை என்று சொல்லலாம். ஒரு நாங்கள் ஒரு வினியை ஒரு ஆற்றை வெளிக்கிட்டு அந்த வின மூலம் தரும் லாப நஷ்டங்களை கணக்கிட்டுத்தான் எங்களோட வாழ்க்கை நகர்கிறது. உண்மை இதுதான். ஆகவே இந்த வினை வழியே வாழ்க்கை என்பதும் உண்மை. முயற்சி என்பது ஒரு ஒரு ஒரு ஒரு திருவினி என்றுதான் சொல்ல வேண்டும். முயற்சி இல்லாட்டிக்கால் வாழ்க்கை இல்லை. இன்னொரு குரல் சொல்றேன்றால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி வரும். என்னென்றால் நாங்கள் கடவுள்ல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் நாங்கள் முயற்சிக்காம இருந்து எந்த பயனேதும் இல்லை. நாங்கள் முயற்சிக்க வேண்டும், அதுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகமும் கிடைக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் மிக பெரும் பலனை அடையலாம். நாங்கள் அதை விட்டு போட்டு நாங்கள் முயற்சிக்கணும்னு இருந்து கொண்டு கடவுள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து தர வேணும் என்று நினைச்சமாயிருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த பயனுமே இல்லை.
0: விதியையும் மதியால் வெல்லலாம் என்பதற்கு உழைப்புத்தான் வழி.
6: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: நிச்சயமாக, மிக்க நன்றி, மிக்க நன்றி,
6: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: கண்டிப்பா மிகவும் சக்தி வாய்ந்த வரிகளில் ஒன்று இது, இந்த குரல் பா திருக்குறள் என்று தான் சொல்ல தோணும். கடவுளையே விஞ்சும் சக்தி உழைப்பிற்கு இருக்கிறது என்பதனை திருவள்ளுவர் சொல்லிக்க, கடவுள் எனக்கு தாரார் இல்லையென்று சொல்லிக்கொண்டு இருக்காமல் அந்த கடவுளையே விஞ்சும் சக்தி என்பது நம்முடைய உழைப்பிற்கு, கடின உழைப்பிற்கு இருக்கிறது. கடின உழைப்பு தான் உங்களை நல்ல உயர்நிலைக்கு கொண்டு சேர்க்கும். அந்த கடின உழைப்பு என்பது ஒருபோதுமே வீண் போகாது என்பதனை திருவள்ளுவம் நமக்கு சொல்கிறது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்லிவிட்டார். இங்கே தெய்வம் என்பது கடவுள். அதே நேரம் இன்னொரு சாரார் இப்படியும் சொல்வார்கள், வினை, விதி, உள்வினை அந்த மாதிரியும் சொல்வார்கள். அவற்றால் முடியாத, தெய்வத்தால் காரியம் முடியாது என்ற நிலை இருந்தாலும் அதை கைவிடாமல் உடலை வருத்தி செய்கின்ற அந்த உழைப்பு அதற்கேற்ப பலனை தரக்கூடியது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே தெய்வம் என்ற சொல் இந்த மாதிரி பொருளிலும் இதில் பார்த்திருக்கிறார்கள் வெவ்வேறு உரையாசிரியர்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். சிறப்பாக அந்த குரல் பாவை எடுத்து வந்திருந்தார் ஆனந்த ராஜா அண்ணா அவர்கள், மிக அருமை. மற்றும் ஒரு குரல் பாவர் சொல்லியிருந்தார், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி இன்மை, இன்மை புகுத்திவிடும் என்ற ஒரு குரல் பா இல்லையா. இவையெல்லாமே எங்களுக்கு வேண்டப்பட்டவை அன்பர்களே. கேட்டுவிட்டு காற்றிலே விடாமல் அதை மனசில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றினா நம்மளுக்குள்ளே ஒரு வீறு கொண்டு எழும் சக்தி தன்னால் வரும். நிச்சயமாக என்னதான் எங்களுக்கு துன்பம் துயரம் இருந்தாலும் அப்படியே நாம் இருந்து அழுது விட்டு விட முடியாது இல்லையா. நம்மளை மாற்றிக்கொண்டு எழுகின்றோம் எழ வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கின்றார். முயற்சி என்பது திருவினை, திருவினை என்பது வெற்றி, செல்வம், அந்த மாதிரி புகழ், பெருமை எல்லாவற்றையும் தரக்கூடியது தான் முயற்சி. ஆகவே முயற்சி செய்யாமல் இருக்கின்ற ஒருவன் கண்டிப்பாக ஒரு இருளான உலகம்

0: முயற்சி செய்யுங்கள். செல்வமோ புகழோ எதுவுமே தானாக வராது, உழைப்பின் மூலம்தான் வரும் என்பதனை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தெய்வ புலவன் தந்தருளிய அந்த குரல்பா, இந்த குரல்பா மிக அற்புதமான ஒரு குரல்பா இந்த காலை பொழுதிலே. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் பொறுமையோடு காத்திருங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி, நான் சத்யா பேசுறேன்.
0: இனிய காலை வணக்கம் சத்யா, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
1: ஆமா, நானும் அதே குரலைத்தான் கொண்டு வந்திருக்கேன்.
0: உங்களுடைய எண்ணம் சொல்லுங்க. ஆமா,
1: ஆனா முயற்சி திருவினையாக்கணும்னு சொன்னா என்ன விஷயமும் என்ன நாங்க ஒரு ஒரு செயலை செய்யறோமோ அது செய்யக்க உடனே எங்களுக்கு வெற்றி தருமண்டி இல்லை, தோல்விய கூட தரும். அந்த தோல்விய பார்த்தோன்னு நாங்க சோர்வடைய கூடாது, திரும்ப திரும்ப நாங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். ஏனென்றா ஒரு நாங்க முன்னேற்றத்தின் முதல் படி வந்து தோல்வி தான். ஒவ்வொரு தோல்வியும் எங்களுக்கு ஒரு படிக்கல்ல அமைச்சு நாங்க முன்னோரி கொண்டு போகணும். அதுக்கு நாங்க தோண்டு விடக்கூடாது, திரும்ப திரும்ப நாங்க முயற்சி செய்த வெற்றி இந்த உச்சத்துக்கு நாங்க அடையலாம். அதைத்தான் சொல்ல வந்தேன்.
0: கண்டிப்பா, மிக அருமை, மிக அருமை, மிக நன்றி சத்யா உங்களுக்கு.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
4: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800. 905-270-8800.
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: நேரம் இப்பொழுது காலை 10:30 வரைக்கும் இணைந்து கொண்டு விடாம முயற்சி என்னுடைய மேன்மைகள் குறித்து நீங்க பேசலாம். வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அதுல இருந்து நீங்க எப்படி அந்த துயரில் இருந்து விடாமுயற்சியின் மூலம் உயர்வுகளை எட்டி இருக்கின்றீர்கள் என்பதை கூட மற்றவர்களுக்கு சொல்வது சிறப்பு. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோதி சாரா.
0: இனிய வணக்கம், இனிய காலை வணக்கம் சாரா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க. எப்படி?
1: நன்றி ஜோதி, நன்றி நன்றி, நன்றா இருக்கின்றோம். இன்று காலை வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து நன்றி.
0: ஆமா, மகிழ்ச்சி என்ன சொல்லுங்க.
1: முதல்ல அந்த வந்த சிறுவனை பார்த்து உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். சாணக்கியன் 7-8 வயது தான் இருக்குமான, அவரது அருமையும் கூர்மையும் அந்த உண்மையில் அவர் வியப்படைய வைத்தது. அதுக்கு பெற்றோருக்கு தான் தலை வணங்க வேண்டும். ஆமா, நான் கொண்டு வந்த குரலும் அதே குரல் தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். அதை முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் வரும், அப்படி அது முடி அப்படி முயற்சி செய்யாவிட்டால் அவருக்கு வறுமை வந்து சேருமான. செல்வம் மட்டும் இல்லை, எல்லா விடயங்கள்லையும் கல்வி, கல்வி நாங்கள் சாப்பிடக்கூட வசதியில பாமர குடும்பங்கள்ல இருந்து கூட பெரிய அளவில் கல்வி பெற்று சிறப்பாக மாணவர்கள் முன்னேறி வருகின்றார்கள், வந்திருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதே மாதிரி பெண்கள், பெண்களுக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பேதுன்ற காலம் இருந்த காலத்துல இன்று அந்த எந்த விடாமுயற்சியோட பெண்கள் மண்ணிலிருந்து விண்ணிக்கே போய் வந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் விடா முயற்சி தான். அதாவது பெற்றோர் எமதுக்கு வழிகாட்டவில்லையே, மூத்தவர்கள் எமதுக்கு வழிகாட்டவில்லையே என்று தானே விடாமுயற்சி எடுத்து இன்று முன்னேறியவர்கள் மற்றவர்களுக்கு குறை கூறக்கூடாது. தன்னுடைய விடாமுயற்சியில் எவ்வளவோ முன்னேறியவர்களை பார்த்திருக்கின்றோம். அடுத்து சிலர் பிறக்கும் பொழுதே குளங்களை இழந்து வருகின்றார்கள், இழந்து பிறக்கின்றார்கள். சிலர் வளரும் பொழுது கால் கையோ கண் பார்வையோ காதோ ஏதோ கேட்காவிடியும். அப்படியான மக்கள் கூட விடாமுயற்சியில் எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் இந்த குரல் வந்து பொருந்தும். அதாவது எந்த நிலைமையிலும், எந்த மன கஷ்டமோ உடல் கஷ்டமோ எந்த நிலைமையிலும் விடாமுயற்சி இருந்தால் எம் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நாங்க வாழலாம் என்றுதான் இந்த திருக்குறள் எங்களுக்கு. அது உண்மையில் ஒரு நல்ல குரல். ஒரு சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைய பாருங்க, 7 வயது பிள்ளை வந்து

0: அவரு வயது அவரு அவரு ஆளுமை அந்த ஒரு ஒரு எந்த எவ்வளவு அடக்கத்தோட எவ்வளவு பணிவோட அந்த பிள்ளை கவிக்கிறத பார்த்தா உண்மையில் அது அவர்கிட்ட விடாமுயற்சி தான், பெற்றோர்கள் விடாமுயற்சி, அந்த குழந்தையில
1: உள்ளம் முருகுத ஐயான்ற மாதிரி சாணக்கிய மித்திரனுடைய வார்த்தைகளும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பணிவு என்பது
0: உயர் அம்மா அம்மா அம்மா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அம்மா சொல்லி எவ்வளவு பணிவா அழகா வந்த பிள்ளை.
1: கண்டிப்பா கண்டிப்பா அவர் பட்டிமன்றம் எல்லாம் செய்வாராம், அதை கூட ஒரு நாளைக்கு பார்க்கணும், மிக அருமையா செய்வார், நான் கற்பனை பண்ணி பார்க்கறேன் எப்படி பேசுவார் என்று சொல்லி சிறப்பு குழந்தைகள் தெய்வத்துக்கு ஈடானவர்கள், மிக்க நன்றி தாரா உங்களுக்கு.
0: நன்றி நன்றி ஜோதி நன்றி.
1: நேரம் இப்பொழுது 10:03. தொடர்ந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் நேயர்களே. அற்புதமான குரல் பாக்களும் இருக்கின்றன, நீங்க பொதுவாக பேசிக் கொள்ளலாம். அதில் இன்னொரு குரல் பாக்கூட சொல்ல விரும்புகிறேன். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் என்று சொன்னார். மிக நயம் மிக்க சொற்கள், கடினமான சொற்கள் தான். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள். அது யார் அந்த பெண்களை பற்றியெல்லாம் சொல்லி இருக்கிறார் போல இருக்கு. என்ன சொல்லி இருக்கிறார்? மாமுகடி மடி, அதிலே மடி என்றால் சோம்பல் என்பது எங்களுக்கு தெரியும். மாமுகடி என்பது அவர் அதில் வறுமைக்குரிய ஒரு தெய்வத்தை சொல்வார்கள். சீதேவி மூதேவி என்று சொல்வார்கள் இல்லையா, அது ஆக்கில் பேசுறது மூதேவி என்று அதை நான் சொல்ல வரவில்லை, அப்படி சொல்வார்கள் சிலர். அது இல்லை, இதில் வந்து சீதேவி என்பது செல்வத் திருமகள், செல்வத்துக்குரியவள், அதை அவளை வந்து தாமரையினாள் என்று சொல்கிறார். அதே மாதிரி மாமுகடி என்பது மூதேவி, வறுமைக்குரிய தெய்வமாக சொல்கிறார். ஆகவே அவர் இந்த குறள்பாவில் என்ன சொல்ல வருகிறார்? சோம்பேறியிடம் வறுமை தெய்வம் தங்குவாள் என்று சொல்கிறார். சோம்பல் இல்லாத உழைப்பாளியிடம் பலரை பார்ப்பீங்க இல்லையா, சும்மாவே இருக்க மாட்டார்கள். எத்தனையோ பேர் இருந்தால் தாமே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களிடம் செல்வத் திருமகள் தங்குவாள் என்பதனை திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது. நடைமுறையிலும் நாம் பலரை பார்க்கிறோம், சும்மா சோம்பி இருக்காம, நித்திர கொண்டிருக்காம, சோகத்தோடு இருக்காமல் ஏதோ முயற்சி எடுத்து தன்னுடைய மன உடல் வலிமையால் அந்த மாதிரி முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக உயர்வுகளை எட்டுவார்கள், அவர்களிடம்தான் செல்வ திருமகள் தங்குவாள் என்பதனை சொல்கிறார். உண்மையில் சோம்பல் என்பது எங்களுக்கான ஒரு அது தேவையே இல்லை. சோம்பல் என்பது ஒரு சமூகத்தினுடைய, சமூகத்தின் புற்றுநோய் என்று சொல்லலாம். உழைப்பு என்பது அந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். ஆகவே தெய்வ நம்பிக்கையை விட உழைப்பின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அது தெய்வ நம்பிக்கை வேண்டும். அதை அவர் தாராளமாக 1வது அதிகாரத்திலும் சொல்லி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அவர் இந்த தெய்வம் என்று குறிப்பிடாமல், இதுல திருமகள் என்றால் நீங்கள் உடனே அதை இந்த மதத்துக்குரிய நூல் அப்படியெல்லாம் எடுக்க தேவையில்லை, செல்வ தெய்வமாக அவர் சொல்லி இருக்கிறார் என்று பொதுவாக கொள்ளலாம். ஆகவே தெய்வ நம்பிக்கையை விட நாங்கள் எங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த தெய்வம் எங்களை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும், இல்லை என்றால் இந்தாப்படி படுத்து நித்திரையை கொள்ள என்று சொல்லி தட்டி நித்திரையாக்கிவிடும் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். மிக அற்புதமான குறள்பா அந்த குறள்பா. ஆமாம் ஆமாம், சொல்லி பழகுங்க. மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் என்று சொல்லி இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இனிய வணக்கம், இனிய வணக்கம், வரவேற்கிறேன். சொல்லுங்க.
2: நான் இங்க வர்றதுக்கு, நான் பிரான்ஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு 3 முறை ட்ரை
1: பண்ணினான்.
2: 83 அப்ப நான் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கு சொன்னேன், கனடா போறேன்றது நீ நினைச்சு பாக்கிறாது, கனடான்றது பெரிய நாடு, அங்கே நாங்க போகிறாது அப்படி என்று இதண்டி ஏர்போர்ட்டுக்கு போய் எல்லாமே நான் 2 தரம் சீட் அனுப்பினவங்க. ஓ, 2 தரம் பிரான்ஸ்ல இருந்து 2 தரமும் திருப்பி அனுப்பிட்டு 3வது தரம் நான் ஒரு ஏர்போர்ட்ல எக்ஸிட் அடிச்சேன். 2வது தரம் எக்ஸிட் அடிச்சது நான் ஃபிளை பண்ண இல்லை, ஃபிளைட் பலிக்கிட்டது எங்களோட இன்குவாரியால. பிறகு அதே பாஸ்போர்ட்டோட டிக்கெட்டை இதண்டிட்டு இன்னொரு சார்ஜ் கொலித்துவாளுக்கு போயிட்டு 3வது இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட உனக்கு எக்ஸிட் அடிச்சிருக்குது, நீ ஏன் போகலையே? நான் சொன்னேன் அவர்கிட்ட ஓவர்ஸ்டே பே பண்ண சொல்லி சொல்லிச்சுனா என்னோட காசு இல்ல காசு இல்லை என்று சொன்னதால அப்படின்னு இப்ப நீ ஓவர்ஸ்டே பே பண்ண உன்ன நான் விடுறேன் 180 francs கட்டிச்சுனா
1: என்னட்ட
2: 180 francs கட்டினா உடனே அவர் சொன்னா அடியோ ரொம்ப பரிசுல போ நீங்க அவ்வளவுதான் இங்க வந்து இறங்கி நம்மட்டு எல்லாம் அது மூன்று திறமண்டிக்குள்ள எல்லாருமே நீ எவ்வளவு பார்த்து சிரிச்சு நான் திருப்பி நான் பேக்களை கொண்டு போறது ஏற்பட்டு போறது திரும்பி வரைய மூன்றாம் திறம் தான் இது என்ன காணொலி என்று எங்கள் போயிட்டான் போல இருக்கு அதுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் சந்தோஷம் வீட்டுக்கு அம்மாக்கு எல்லாம் சொல்லி எல்லாரும் சந்தோஷம் இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்து நல்லா இருக்கும்
1: அடுத்த நேரங்களோடு வணக்கம்
3: வணக்கம்
1: இனிய வணக்கம் புருஷோத்தமன் சொல்லுங்க
3: இந்த எந்த வாழ்க்கையும் நிறைய விஷயங்கள் விடாமுயற்சியால இப்போ பிடிச்சு பிடித்தா இந்த நிறைய விஷயங்கள் நான் இங்கே தந்தேன் நான் இங்கே நிறைய ஊர்லையும் சரி மற்ற இங்கே நான் இந்த நண்பர்களே சில விஷயங்களை பயந்து கொண்டிருந்தவன் நான் ஆங்கிலங்கள் தெரியாமலே நிறைய இதுகள் இங்கே செய்திருக்கேன் இந்த ரக்குலோ அப்ப எல்லாம் எனக்கு ரோட்டு பேரலோடி வாசிக்க தெரியாது மற்ற இந்த ஒரு தெரியாது எல்லாம் இந்த முயற்சியாலதான் நடந்தது பெண்பணிகள் வேலை செய்திருக்கேன் போயக்கெல்லாம் பல பேர் விழுந்து விழுந்து சிரிச்சவே இருக்கணும் தமிழாக்கிறது சின்ன பிள்ளை விட்டாவளும் சிரிக்கிறவளும் இருக்கிறார்கள் கூட தான் எங்களுடைய ஊக்கம் தர பழக்கம் இல்லத்தானே எல்லாத்தையும் கடந்து நான் முயற்சி செய்து செய்து தான் ஆனா இப்பவும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கேன் எல்லா முயற்சியும் நான் பெருசாக வாங்கிய சொல்றேன் இல்ல எதிர்முறைய முயற்சிகள் நான் செய்து கொண்டிருக்கேன் எத்தனையோ பேர் இப்ப தலைவர தாண்டி இப்ப உடல்நிலைகள் எல்லாம் சில பேர் இந்த கண்கள் தெரியாம காது தெரிய இந்த கேட்காம எல்லாம் உழவு பேர் உழவு முயற்சிகள் செய்யலாம் அவையில் தான் உண்மையில உண்மையில பாராட்டப்பட வேண்டிய நன்றி
1: மிக்க நன்றி புருஷோத்தமன் மிக்க நன்றி ஆமா நீங்க ஒவ்வொருவரும் கூறுகின்ற பொழுது கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கும் சோர்ந்திருப்பவர்களுக்கு கூட உங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு நிமிர்வை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவை என்பதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீங்க பேசுங்க அற்புதமான குரல் பாக்கள் அதிலே இந்த குரல் பா கூட கண்டிப்பா நாம தெரிந்து கொள்வது சிறப்பு பேசாட்டா தெரியாது தானே இந்த குரல் பாக்களுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி அதிலே ஒரு குரல் பா பொறியின்மை யாருக்கும் பழி அன்று எப்படி சொல்கிறார் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அப்ப எது பழி என்று சொல்கிறார் அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி அதுதான் பழி என்று சொல்கிறார் ஆகவே ரெண்டு விடயத்தை ஒரு குரலுக்குள்ளே பொருத்தி பார்க்கிறார் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று சொல்கிறார் பொறியின்மை பொறி என்பது உங்களுக்கு தெரியும் ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படி எல்லாம் சொல்வோம் இல்லையா உடல்ல இருக்கிற குறைபாடுகள் அது எல்லாமே அது ஒரு குறைபாடுகள் அல்ல அது எது குறைபாடு என்று சொன்னால் ஆழ்வினை இன்மை அதுதான் குறைபாடு என்று சொல்கிறார் அதுதான் பழி பழி என்ற சொல்லை போடுகிறார் பாருங்க அது ஒரு பழி கண்டிப்பாக ஏனென்றால் ஆழ்வினை இன்மை என்ற முயற்சி இல்லாமல் இருக்கிறது முயற்சி இல்லாமல் இருக்கிறது தான் பழி இந்த உலகத்தில் நம்மளுக்கு அது அந்த பழி தான் வந்து சேரும் ஏனென்றால் நாம் எந்த முயற்சியும் எதுக்கும் எடுக்கலை இலட்சியம் இல்லை ஏதாவது ஒரு இலட்சியத்தை வச்சு நடை போட்டால் அதை நோக்கியாவது பயணித்து கொண்டிருப்போம் எதுவும் இல்லை ஏதோ விடியுது இருளுது சாப்பிட்றோம் படுக்கிறோம் என்று சொல்லி அப்படி இருந்துட்டு போகாமல் எது ஒன்று எதோ உங்களுக்கு எழுத வேணுமா அல்லது எது ஒன்று துறை அல்லது உங்களோட பணி சார்ந்து என்ன அதை செய்ய வேண்டும் சும்மா இருக்காம ஏதாவது செய்துட்டு இருங்க கண்டிப்பாக அது உங்களுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும் என்பதனை மிக அற்புதமான ஒரு குரல் பா பொறியின்மை யாருக்கும் பழி என்று உடல் உறுப்பு குறைபாடு எதுவுமே எங்களுக்கு அது பழி தராது ஆனால் அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து படிக்க வேண்டியவற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கின்றமே அதுதான் பழி என்பதனை சொல்கிறார் உண்மையில் உடல் ஊனத்தை விட உழைக்காத மனம்தான் இழிவானது அதுதான் என்னும் ஊனமானது என்பதனை சொல்கிறார் உண்மையில் வாய்ப்புகளுக்காக நாம காத்திருப்போம், எனக்கு அவை தரணும் வாய்ப்பு இப்படி கிடைக்கணும் என்று சொல்லி வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக்கொள், அதுதான் அறிவு என்பதனை திருவள்ளுவம் நமக்கு வலியுறுத்துகின்றது. மிக அருமையான ஒரு குரல் பா, அதையெல்லாம் நாம மனசில் ஏற்றிக்கொள்வோம். கண்டிப்பா இவற்றை பேசுகிற பொழுது நெஞ்சம் வியந்து கொள்ளும், தேகம் சிலிர்க்கும். எப்படி இந்த குரல் பாக்களை எல்லாம் எழுதினார் என்று சொல்லி, அதனால் தான் அமரகவி பாரதி வள்ளுவரை மட்டும், திருவள்ளுவரை மட்டும் தெய்வமாக பார்த்தார். அப்படி ஒரு புலவர்களையும் தெய்வமாக யாரும் பார்க்கவில்லை இதுவரைக்கும், திருவள்ளுவரை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் வியக்கத்தக்கது. 200 குறள்பாவோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அதில் கூட தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்று ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல 200 விடயத்தை அதே மாதிரி சாயலிலே கொண்டு வருகின்றார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாளாது உயற்றுபவர் என்று சொல்கிறார். உயற்றுபவர் ஊனா ஞானா இற்றென்ன ரூனா பான வானா இறன்னா உயற்றுபவர். உயற்றுபவர் என்றால் முயல்பவர்கள், முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது, முயல வேண்டும் என்பதை நல்ல நல்ல சொற்கள், சங்க இலக்கிய சொற்களை அங்கே பார்க்கின்றோம் இல்லையா, மிக புலமை மிக்க சொற்கள் இப்படியெல்லாம் படித்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் எங்கே இருந்தெல்லாம் இந்த சொற்கள் எடுத்திருக்கிறார்கள், இதெல்லாம் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அருகி கொண்டு செல்கின்றன இல்லையா? குழந்தைகள்கிட்ட போய் உயற்றுபவர்னா அவனுக்கு வாய்களையும் வராது, இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழ் என்பது விதி என்று சொல்வார்கள். உப்பக்கம் காண்பர்னா அதை கூட, ஐயோ இது தெய்வத்தை கூட விஞ்சியது கடின உழைப்பு என்று இன்னொரு குரலிலே சொன்னார். இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறார், விதி என்று நினைத்து கொண்டு இருக்காதே, அதை கூட அடித்து தோல்வி அடைய செய்யக்கூடியது உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி என்பதனை சொல்கிறார். அதைத்தான் சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி விடாமுயற்சி ஒன்றி தாளாது உயற்றுபவர், விடாமல் சோர்வடைந்து போகாமல் முயற்சி எடுப்பவர்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக இருப்பார்கள். சோர்வில்லாமல் தளராமல் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இடையூறு வரும், அதாவது விதி வந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சிட்டுதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காமல் அதை தோற்கடித்து அதை விரட்டிவிட்டு நீங்கள் நடை போடுங்கள். தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். தடைகளை கண்டு அஞ்சாத மனிதனும் அஞ்சாத சமூகமும் தான் வரலாற்றிலே நிலைத்து நிற்கும் என்பதனை திருவள்ளுவம் நமக்கு அடித்து சொல்கிறது, இடித்து சூறைக்கின்றது. கண்டிப்பாக எனக்கு இப்போ டைம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, பலன் இல்லை அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காமல் உழைப்பால் உங்களுடைய நேரத்தை சரியாக மாற்றுங்கள். நேரம் சரியில்லை என்று சொல்லாமல் எங்களுடைய கடின உழைப்பால் அந்த நேரத்தை நம்மளுக்கு சரியாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகவே தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாளாது உயற்றுபவர் என்பதனையும் சொல்லிக்கொண்டு அடுத்த நேரையும் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் காத்துநாதன். எனக்கு திருக்குற அகல முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவனுக்கு உலகன்று சொல்லின அந்த இது எல்லா உயிரினங்களும் எங்களை சூரிய பெருமானுக்கு தான் இது. அது மற்றது தெய்வத்தால் ஆகாது என்ற எம்ஜிஆர் அந்த பாட்டுல வந்து இருப்பார், கொடுத்திருப்பார். இந்த ஒன்றே குணம் என்ற பாட்டுல முதல் அந்த குரல் எல்லாம் பெறும் தன்னை வரத்த கூலிவர். ஆனா அங்க பிறகு அந்த இதுல சொல்லுவார், கருணை கடவுள்ல கருணையை காணலாம், ஆனா கருணையிலேயும் கடவுளை காணுறதுதான் எங்கட அன்பு. இந்த ஆடு மாடுகள் கோழி குஞ்சுகள் எல்லாம் தங்களோட எல்லா இன்பங்களும் பிறவணும், நாங்கள் மட்டும்தான் இன்பம் பிறவணும் என்று நினைச்சோடியத்தான இன்றைக்கு இந்த அழிவை நாங்கள் தேடி இருக்கிறோம். மற்றது ஒன்று நான் சொல்றேன் என்றால் உங்களுக்கு உள்ள பத இந்த நாங்கள் நான் கலைக்கிறதுக்காண்டி நான் சொல்லல, நீங்கள் உங்களுக்கு தமிழனுக்கு உலகத்தை வாழ வைக்கிறதான் பொறுப்பு, அது சிவன்ற பொறுப்பு. தமிழன் உலகத்தை வாழ, தமிழனுக்கு நாடு நகரம் என்ற உலகம், அதான் அந்த உலகம் என்றதுனால் அந்த உலகத்தை வாழ வைக்கிறவன் தான் தமிழன், அதான் சிவன். அப்ப ஒரு நாளும் எல்லாம் பாரதியார் பாடின பாட்டுக்கு பிழையே இல்லை, சிங்கள தீவிலிருக்கோ பாடம் தென்னாண்டவருக்கும் சிவனை போட்டு சொல்ல தென்னாடு எங்கள சொந்தம் சில வேலையில புரிய கொண்டு போயிடும்.
1: நன்றி உங்களுக்கு. எப்பொழுதுமே நான் அவதானித்து இருக்கிறேன் காசிநாதர் அண்ணா அவர்கள். இன்னும் பேசினாலும் உடனே சிவன் என்ற அந்த முதல்வனை அழைத்து வந்து விடுவார். ஏதோ ஒரு கதைக்குள்ள சிறப்பு அவர் தன்னுடைய அந்த மன எண்ணத்தை முன்வைத்திருந்தார். இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் திருவள்ளுவர் பேராசார் இந்த அதிகாரத்தின் மூலம் 62வது அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை என்ற இந்த அதிகாரத்தின் மூலம் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் தோல்வியையும் கண்டு எந்த சிரமங்களையும் கண்டு எதுக்குமே அஞ்சக்கூடாது என்பதனை சொல்கிறார். ஒரு முயற்சியை செய்தால் அதை பாதியிலே கைவிட்டு விடாதீங்க. திரும்ப திரும்ப இடைவிடாத முயற்சி தான் எங்களை முழு மனிதனாக்கும் வெற்றியாளனாக்கும். உழைப்பை மூலதனமாக கொண்டு விதியை வென்று சமூகத்துக்கு நல்ல பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிய அந்த அறத்தை நாங்களும் மறுபடி உரக்க சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நீங்க சீமா தமிழ் எஃப்எம்மோடு 10:30 இருந்து இணைந்து கொள்ளலாம், இணைந்து சிறப்பிக்கலாம். பிரியா உங்களோடு இணைந்து கொள்வார். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: Jeeva Jewelers.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
8: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
9: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Hey, DJ!

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யாண்டி மேலத்தை.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: Asian Textiles in Maabirum Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, night wear, men's collection. Kurti $24-$10, nighty $34-$10. Silver items 50% off. Preeti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA credit.
11: Yappa, na mallandire penendi ninaitaayo. Suravalli kaatte, soila porra paathe.

0: வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம். 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 6700 2222 J.CA.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் ஒற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayitha Pradhi Selvathuk. Thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்மான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவெண் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேன்தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற
7: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சியமா தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:04
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடையவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைத்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு செய்துள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: தொடர்ச்சியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 11 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 3 °C, செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR HD உங்கள் இதயத்தில்.

0: உலகத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடனும் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: உலகத்தில் இருக்கும் அனைத்து அந்நியர்களுக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் ஆகிய நான் நலம், நீங்கள் நலமா?
0: நான் நலம், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: ஓ, எல்லாம் அந்நியர்களுக்கும் அந்நிய சின்ன வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இருக்கிறான். தளபதியும் நாங்களுமா சேர்ந்து தான சேர்ந்த கூட்டம் படத்துல இருந்து சுடக்கு மேலே சுடக்கு போட்டு அந்த பாடல் கேட்கலாமா?
0: அந்த பாடல், ஆமாம், நல்ல ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. தலைவர் வின் பண்ணிட்டாரு, எல்லாம் முதல்வர் ஆகியாச்சு.
1: ஆமாம், பீக்குளிக்காத குறை,
0: சூப்பர்.
1: இல்லாட்டி குளிச்சிருப்போம், ஜாலியா இருக்குது, எல்லாமே அடிச்சு கலைச்சு போட்டு புது கிளியர் மேஸ்.
0: இந்த பாடல் கேட்டு மக்களுங்க, நன்றி. எல்லாரையும் அடித்து கலைப்பதில் தான் முழு மூச்சா நிக்கின்ற
1: நன்றி
0: வணக்கம். வேலைக்கு வந்த நேரம் 6:11.

0: பாதி.
1: போடா உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நல்ல
1: சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களுக்கும் அனைத்து உலக அந்நியர்களுக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, சூப்பர். சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா?
2: அதே அந்நியர் தினத்துல இந்த பாட்டு இதுவரையில வரையில நிறைய அந்நியர் பாட்டு போனது, நான் கேட்கல இந்த பாட்டு.
1: நல்லது நல்லது. இந்த பாடல் ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
2: நல்ல ஒரு பாடல்.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இந்த நேரம் 6:17 நிமிடம்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா, உற்சாகமா நிக்கிறோம். அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்? முதல் அதுக்கு முதல் இன்னைக்கு உங்களுக்கும் என்னை அம்மா அம்மாருக்கும் அந்நேரத்தின வாழ்த்துக்கள் உரித்தாக. நன்றி. சொல்லுங்க என்ன பாடல் தெரியும். பாடல் தெரியும், பாஸ்கர் ராஸ்கல் படத்திலிருந்து.
1: அம்மா வந்து அவ்வளவு ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக.
4: அம்மா என்றால் எல்லா பிள்ளைகளும் கண் கலங்குமா?
1: ஆமா,
4: அம்மாவை நினைக்காத நாளில் எந்த மாதிரி
1: சூப்பர்
4: அம்மா லவ் யூ. அம்மா ஐ லவ் யூ அந்த அந்த பாட்டு நல்லா இருக்கு.
1: நல்லது கேட்டு மாக்கலுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
1: அதாவது இந்த பாடல் வந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் பேபி ஸ்ரேயாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:25.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சாரா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா நல்லமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு அந்த வியாபாரி படத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அந்த பாட்டையும் கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் சிஎம்ஆர் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற.
0: நன்றி. உங்களுக்கு அன்னையர் தின நல் வாழ்த்துக்கள். இந்த பாடல் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் வைஷாலி குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:30.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு? கெல்லி திரைப்படத்தில் இருந்து கேட்டீர்கள் பாடல், வருகிறது கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி.
0: இந்த பாடல் கே கே மற்றும் மனோராதா ஸ்ரீராம் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:37.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்த்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாட தெரிவு?
2: ஊட்டி பூமாலம்.
1: பூமக்கள் ஊர் மக்கள். ஆமா, பாடல் வருகிறது கேட்டு மக்களுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம். மூணு தமிழ்.
1: பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற பாடல். இந்த பாடல் TMS மற்றும் சுசீலாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:43 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். காத்து நான் இருக்கோம்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
3: வேலை செய்யறோம் நம்ம, நல்லா இருக்கலாம்.
0: சூப்பர். சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
3: இந்த தாயின் தினமும் அவ ஒரு 15 மாதங்களை விட்டு போய் 94 வயது மட்டவங்களோட திரும்பி பெறுவான் என்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். அவாக்கு விருப்பமான பாட்டு இந்த 6 மணி 6 அவ படம் பார்க்கிற பாட்டுகள் விருப்பம். கதை புத்தகம் பார்த்து பண்ணலாம். அவண்ட லெவல் எங்களை கிட்டவே இல்லை.
0: இந்த பாடல் வந்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். கேட்டு மகளுங்கள் நன்றி.
3: நன்றி.
0: டிஎம்எஸ் குரல் ஒழிக்கும் இந்த நேரம் 6 மணி 48 நிமிடம்.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் பிரதி, நான் நம்பி அழைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்.
0: சூப்பர். என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் தெரியும் வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன்ல படத்துல இருந்து திரைப்படம். பாடல் வந்து செண்பகமே செண்பகமே ஆண் பாட்டு.
0: எஸ், உங்களுடைய பாடல் வருகிறது. நன்றி.
1: நன்றி அம்மா. நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி வாசிப்பது ரஜி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்திய நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இனிய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. May 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ் தேவி கடுகதி தொடர்ந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடரூந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக 17வது சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தற்காலிக அவைத் தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றி கழக சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் ப்ரோசஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள MV ஹோண்டியஸ் உல்லாச கப்பலில் ஹெண்டோ வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுது கால நிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 10 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 5 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 3 பாகையிலும், செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 6 6 4 4 6 2 2 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜிதா, காந்தி எக்ஸ்பிரஸ், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கிறது வான்கூவர் காலநிலை?
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து நான் அவனில் படத்துல மச்சக்கண்ணி பட்டுக்குச்சி
0: அந்த பாடல். ஆமாம், அந்த பாடலுடன் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்,
0: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் மற்றும் சத்யா மற்றும் அவர்களுடைய குரூப் அணிந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:07.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் கலியுவரதன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா சந்தோஷமா உங்களோட செய்தி சுருக்கங்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறேன். நல்ல அழகா இருக்குது நீங்கள் கதைக்கிற தமிழ் செய்தி சுருக்கத்துல. மற்றது நான் கேட்கும் பாடல் படம் முந்தான முடிச்சு பாட்டு வா வாத்தியாரே வா. அதை விட மற்றது வந்து ராம்தாசனுக்கும் கலரூபனுக்கும் எங்களோட தமிழ்நாட்டு விஜயந்த பதவியேற்பை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்றோம். வாய்ப்புக்கு நன்றி தாங்க.
1: நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:14 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-475-4661

0: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு பார்க்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து வசுந்தரா மற்றும் பிரவீன் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:20.
1: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: Yes.
2: Everything okay, no problem.
3: Bar closing
2: that.
3: The
4: customer you're trying to reach is not available.
5: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkundeerkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
6: 0155. அன்பு தாய் உட்பட உலகத்தில் இருக்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் என்னுடைய அந்நிய தின நல்வாழ்த்துக்களை சிறந்தாழ்த்தி வணங்கி தெரிவித்துக் கொண்டு நான் வந்து கேட்க போட பாடல் வந்து ராஜா திரா யாத்திரை ஜாரோ ஒருத்தி என்ற பாடல்.
3: ஏன் இந்த பாடல் தெரிவுக்கான காரணம்?
6: ஒருத்தி இருந்தா நல்லதானே, தனியா இருக்க அந்நியத்துல அம்மாவும் கலைக்க முடியல, இப்ப தனியா வீட்டுக்கு யோசிக்கிறாங்க, ஒருத்தி இருந்தாலும் அங்கே கலைச்சு கொள்ளலாம் இல்ல.
3: அதனால இந்த பாடல் நல்லது, கேட்டு பார்க்கலீங்க, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து தீபா மற்றும் மது பாலகிருஷ்ணன் குரலில் ஒலிக்கும். நேரம் 7:27.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா.
2: வணக்கம் வெண்பா, எப்படி இருக்கிறீங்க?
3: கண்டிப்பாக
2: அந்த பாடல் வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி
2: நன்றி. இந்த பாடல் வந்து சித் ஸ்ரீராம் மற்றும் வேதா இணைந்து பாடி ஒரு பாடல். அளிக்கும் இந்த நேரம் 7:33.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நலமா இருக்குங்களா?
3: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். வெளியில எல்லாம் நடக்க போனீங்களா?
4: படிச்சுட்டு வந்துட்டேன்.
3: நன்றி, சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியுது?
4: பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமி
3: தாயை போல் வருமா? ஆமா, கண்டிப்பாக. நல்ல ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து விஜயாண்டனியுடைய இசையமைப்பில், விஜயாண்டனியுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:41 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்களே
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் என்ஜிகே திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் சீட் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல். அளிக்கும் இந்த நேரம் 7:50.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
1: செய்தி வாசிப்பது ரஜி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்கட்சித் தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. மே 18ஆம் திகதியை முள்ளி வாய்க்கால் இன வழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ் தேவி கடுகதி தொடர்ந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடரோந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக